சச்சீதல் சாஃப்தல் படித்தல் தீர்ப்பாத்தை யாத்ரக்கும் சச்சீதல் சாஃப்தல் படித்தல் தீனோ பார்த்தே அகர் கோய் பி சமய துணியா கே ஹாலத்தோ மே பி துணியா கே ஹாலத்தி கேசி பி ஹோ லேக்கன் தீனை பார்த்தே தோ ஆப் சப்கோ தால் ரோட்டி பாப் திலாயேங்கா தோ சார் சப்சி நை திலாயேங்கா தால் ரோட்டி தால் ரோட்டி காவு பிரபு கே கொண்ட காவு Shut up.